0: house, which is why we have denied permission, is what Adha Vajana, the TVK minister, has gone ahead and stated. But yet again, the LOP there, Udayanidhi Stalin, reiterating that if not given permission for taking forward this Remembrance Day for Anita today, then there is no other justice that can be done for remembering Anita, who was one of the main important victims of NEET, which is why we saw Tamil Nadu and also the entire state and the nation going ahead and burning, demanding for banning NEET as well. The recent protests that took place in Jantar Mantar also saw poignant faces of several students have unfortunately lost their lives because of the NEET pressure and NEET examination. And that's what the leader of opposition, Udayanidhi Stalin, is also going ahead and stating in the assembly today.
1: Certainly, Aparna, I request you to stay back. The important aspect is that when it comes to Tamil Nadu, it is never fair NEET, it is ban NEET. And Anita was the first suicide that was related to NEET back in 2017. All the parties in the state expressed their condolences, and be it the former, the then Chief Minister of the party, K. Palaniswamy, then Chief Minister, now following that, M. K. Stalin, and now the Chief Minister, Vijay, have very clearly said they are against NEET and want exemption for the state of Tamil Nadu. But unfortunately for the day, it has turned out to be a political issue in the state of Tamil Nadu. Moving on, we have another breaking. Now, in the state of Tamil Nadu, like I said, we have the assembly session. However, one TVK MLA, Mustafa, who has unfortunately been the center of controversy for quite some time, he earlier went ahead and said he wanted to blame DMK for quoting Muslim terrorists five times. And then what he said, when this question was put forward, he actually connected one of the movies called Amaran. That movie is a Sivakarthikeyan starrer. However, that movie Amaran is based on the life and martyrdom of Major Mukund Varatharajan. But what Mustafa, the MLA from TVK, said is that that movie was actually produced by Udayanidhi Stalin company. He tried to say that Udayanidhi Stalin is connected to Red Giant, which is not. But however, he said that Muslims are shown in bad light over there. Why DMK did not protest over it? Definitely, there seems to be no connection with any of that. But this is how Mustafa tried to justify that DMK has insulted Muslims. Now, Naida Nagendra, the BJP state president, has now come forward and asked, what do you call that that happened in Coimbatore when L.K. Advani, almost in 1990s, end of 1990s, when he came over there? So he says, Naina Nagendran, that close to 12-kilometer radius, there were bombs placed over there. If that is not terrorism, is it pacifism? This is how Naina Nagendran has now responded to TVK MLA Mustafa's claim over here. And here's what the Neta said.
2: இஸ்லாமிய தீவிரவாதம் கலைஞர் சொன்னார் அப்படின்னு, அது என்னன்னு அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். கோயம்புத்தூர்ல அத்வானி அவர்கள் வந்தாங்க. அத்வானி அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் சுற்றளவில் 12 கிலோமீட்டர் சுற்றளவில் வெடிகுண்டுகள் வைத்திருந்தாங்க. அப்போ திரு அத்வானி அவர்கள் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஃப்ளைட் டிலே, அல்லது ஏதோ வித்தியாசம் ஒரு மணி நேரம் இல்லைன்னா அன்னைக்கு அத்வானியும் போயிருப்பார். கோயம்புத்தூர் நகரம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 10,000 பேர் காலியாகிருப்பாங்க. இதை அந்த அமைச்சர் ஒருவேளை அதை மிதவாதம்னு சொல்றாரா என்னன்னு தெரியல.
3: தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே என்ஆர்சி சிஆர்சி என்ற சிஐ என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர், எங்கள் தலைவர், வெற்றி தளபதி சிஏ என்ஆர்சிக்கு குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும், இஸ்லாமியின் பாதுகாவலர்னா பேசினாங்க, ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசிருக்கிறாங்க.
4: நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா?
3: நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல.